0: ஃபர்ஸ்ட் யா செகண்ட் மோர்கேஜ் யா ரீஃபைனான்ஸ் கிரமனா சொன்னோம் தத்து சிவி அப்படிங்கட்டி மூட 1200 டெரி ரோட் ஈஸ்ட் யூனிட் 22 மிசிசாகா 416-804-2015
1: இஸ் லாங் வீக்கெண்ட் தே அப்படி சினிமா கரா வச்சு வேக்கோ ஏ தின ரோஜ் ரோஜ் நீ ஆனே ஸ்டார் காஸ்டிங் ஹர்பஜன் மான் ஆர் அபகாஷ் மான்
2: ஹர் பந்தே தி அப்படி அப்படி ஜிந்தி ஹுந்தி அப்படி அப்படி மஜபூர்
3: ਲਾਂਡਰਾ ਰੋਡ ਤੇ ਨਾ ਦੋ ਪਲਾਟ ਲੈ
1: ਲੈਂਦੇ ਆ ਦਿਨ ਰੋਜ ਰੋਜ ਨੇ ਆਉਣੇ ਵੇਖੋ ਆਪਣੇ ਨੇੜਲੇ ਸਿਨੇਮਾ ਘਰਾਂ ਦੇ ਵਿੱਚ ਬ੍ਰੈਂਪਟਨ ਦੇ ਵਿੱਚ ਸਿਲਵਰ ਸਿਟੀ ਬ੍ਰੈਂਪਟਨ ਲੈਂਡਮਾਰਕ ਸਿਨੇਮਾ ਪੈਨ ਸੈਂਟਰ ਸੇਂਟ ਕੈਥਰਨ ਤੇ ਜੈਕਸਨ ਸਨ ਹਮਿਲਟਨ ਦੇ ਵਿੱਚ ਵਿਖਾਈ ਜਾ ਰਹੀ ਹੈ ਇਹ ਦਿਨ ਰੋਜ ਰੋਜ ਨੇ ਆਉਣੇ ਸਟਾਰ ਕਾਸਟਿੰਗ ਹਰਭਜਨ ਮਾਨ ਅਪਕਾਸ਼ ਮਾਨ ਵੇਖੋ ਆਪਣੇ ਨੇੜਲੇ ਸਿਨੇਮਾ ਘਰਾਂ ਦੇ ਵਿੱਚ ਲੌਂਗ ਵੀਕਐਂਡ ਤੇ ਸ਼ੁੱਕਰਵਾਰ ਨੂੰ ਰਿਲੀਜ਼ ਹੋ ਰਹੀ ਹੈ।